0: malo ni to ke lau ko te pokala me te nei mo te pahere ka ola malo loina ki mai ki te Planet FM tahi o ha mate ono pe ko te planetaudio.org.nz/tokelauhealth ho ka longa longa mai ko au ko fale fanga malo mele mele puka e ho patalo hatu ke manuia ko to ma te malo loina e te aloha te tu te aloha ni
1: ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: இன்ஃபார்ம்டு ரீடர் என ஒரு ஒரு வகைப்படுத்துகிறார்கள். அதே போலவே இன்டென்ட் ரீடர் என்கிற நிலையில அனுபவம் அறிவு சார்ந்த சுவையன் அல்லது விஷயமறிந்த வாசகன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இம்ப்ளைடு ரீடர் கருதப்பட்ட வாசகன், ஒரு படைப்பாளி எந்த வாசகனை மையமாக வைத்து எழுதுகிறானோ அதையும் சொல்லுகிறார்கள். அதே போல இந்த நேரேட்டி என்கிறார்களே, கதை சொல்லப்படுபவன் யாருக்கு என்பதை மையப்படுத்துவது, அதையும் பார்க்கிறோம். எஜுகேட்டட் ரீடர் கல்வியறிவுடைய சுவையன் என்றும், இப்படி பலரும் ஃபிஷ் உட்பட பல்வேறு அறிஞர்கள் இந்த கருத்துக்களை, இந்த ரீடர்ஸ் என சொல்லப்படுகிற படிப்பவனை சுவையனை வந்து வகைப்படுத்துகிறார்கள். அப்படியானால் கவிதையை சுவைப்பது என்பதற்கு அறிவும் பட்டறிவும் முக்கியமாக பேதப்படுகிறது. ஆமா, காம்பிட்டன்ட் ரீடர் தகுதியுடைய சுவையன் ஜோனாதன் கல்லர் குறிப்பிடுகிறார். அப்போ இது ஒரு காலத்துல வடிவவியல் அணுகுமுறையில இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். 70களில் தான் அது வளர்ந்ததுன்னு பார்க்கிறோம். இது ஒரு விதத்துல சுவையின் மையத்திறனாய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரீடர் ஓரியன்டல் கிரிட்டிசிசம் என்றும் சொல்லலாம். இது ஹிஸ்டாரிக்கலி ஓரியன்டட் என்றெல்லாம் பலரும், ஜேம்ஸ் ஆஷ் போன்றவர்கள் இந்த உலிசிஸ் எழுதிய அந்த படைப்புலேருந்து இந்த கட்டுரையை பத்தி எல்லாம் விவாதிக்கிறார்கள் என்பார்கள். நாம் நம்முடைய செவியல் இலக்கியத்தில் கூடிய அகநானூர்ல இது எப்படி பொருந்தி இருக்கிறது அப்படின்னு பாக்கிறோம். இடையில இடைக்கால இலக்கியத்தை திருவாசகத்தை நாம் படிக்கிற போது, கருங்கல் மனமும் கரைந்துருக தொடுமணல் கேணியில் சுரந்து நீர்வாய மெய்மயிர் விதிர்ப்ப விதிவிதிப்பு எய்தி அன்பர் ஆகுனர் போன்ற இடங்கள்ல இந்த சுவையன் அனுபவிக்கிற அந்த உள்ளுணர்வு வெளிப்படுகிறத நால்வர் நான்மணி மலையில நம்ம பார்க்கிறோம். விற்றுற்று மூது எய்னனார் அப்படின்னு ஒரு நல்ல புலவர், அவர் தான் இந்த மருதத்தினை பாடல் ஒன்றை எழுதுகிறார். முதல்ல காவல் மிகுந்த நகரை வந்து அவர் வந்து புனைகிறார். 5 வரிகள், கிட்டத்தட்ட 30 வரிகள் இருக்கிற அந்த பாடல். அந்த நகர்ல செம்மறியாட்டுக்கறி வெண்சோர் எல்லாம் பகிர்கிறார்கள். எல்லோரும் அளவிறந்த வள்ளல்தன்மையை சுவைக்கிறார்கள். அந்த திங்கள் வந்து அந்த ரோஹிணி நட்சத்திரம் கூடுகிற அந்த நாளில தான் இந்த விழா நடைபெறுகிறது. கடிநகர் புனைந்த தன்மைய ஆசிரியர் கொடுப்பதுதான். அப்புறம் அகனான் ஒரு காலத்துல எப்படி திருமணம் நடந்தது, முழவு முழங்கியது, முரசு முழங்கியது, மணப்பெண் முதிய பெண்களால் நீராட்டப்பட்டால், நீராட்டப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய வெளியினாலை வாழ்த்தி விரைவாக சென்று விட்டார்கள். அந்த தூய் ஆடையை உடுத்தி அவள் அந்த வாகையிலை, அப்புறம் அருகு முட்டு இவற்றையெல்லாம் சூட்டி மேகம் கொண்ட மணல் பரப்பிய பந்தல் கீழே தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த அணிகலன் வியர்வையினாலே வந்து அந்த தலைநாள் இரவு எப்படி இருந்தது, அதுதான் நண்பர்களே இந்த சுவையன் உணர்கிற பகுதி. ஒவ்வொரு நீங்கு கற்பின் எம்முயிர் அப்படிங்கிறான் அந்த கவிதையில. வந்து வெறுப்பில்லாத அருமையான அந்த தலைவி இப்ப வெறுப்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றான். முருங்கா கலிங்கம் முழுவதும் வழங்கி கலிங்கத்தினுடைய வந்த ஆடை அவள் உடுத்தி இருக்கிறாள். பெரும் புழுக்கம் வியர்வை நெற்றியில் இருக்கிறது. இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய வியர்வையெல்லாம் போகட்டுமே என்பதற்காக அவன் வந்து ஆர்வ நெஞ்சமுடு போர்வை வவ்வலின் அவளுடைய மேலாடையை வந்து இவன் உருவுகிறான். உரைகளி வாழின் உருவு, அருமையான ஓமை நண்பர்ல, ஒரு உரையிலிருந்து உருவப்பட்ட வாழ் போல அவருடைய உடல் பெயர்ந்து இமைப்ப அப்படி அவருடைய உடையில வர்ணிக்கிறார். இந்த இடத்துல சுவைங்கின்ற எல்லாத்தையும் விட்டுறார். மறைதிறன் அறியாளாகி அவளுக்கு எப்படி உடலை மறைக்கிறதுன்னு தெரியல, நாணத்தோடு கெஞ்சுகிறாள். ஆமா, ஆம்பல் மாலை அணிந்த அந்த மாலை எடுத்து விடுகிறாள். சுரும்பினில் ஆய்மலர் வைந்த இரும்பல் கூந்தல், அந்த மாலர் சூடிய கூந்தலாலே தன் உடலை மறைக்கிறாள். இந்த காட்சியை ரொம்ப அருமையா ஆசிரியர் சொல்லிட்டு சுவையன் கற்பனைக்கு விட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத ஒண்ணு சொல்லல. இந்த ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரியில ரொம்ப முக்கியமானது, சுவையனை வந்து கற்பனைக்கு விட்டு விட்டு படைப்பாளி ஒரு நிகழ்ச்சியை கூறுவதுதான் சிறப்புக்குரியது. இதை இந்த அகநானூற்றுல இந்த முது எய்னனார் பாடியிருக்கிற பாடல்ல நாம் சுவைக்கிறோம் நண்பர்களே. செவியல் காலம் என்பது, செவியல் இலக்கியம் என்பது 20ஆம் நூற்றாண்டு பல்வேறு இலக்கிய குழுக்களை உள்ளடக்கியது என்பதை உணர்வோம். நன்றி.
1: இத்துடன் இவ்வார சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாது.

0: அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நான் எதை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வது? வாக்கு தத்தம் என்பதே சும்மா சொல்லி கொண்டிருப்பதற்கல்ல, அதை சொல்லி அதை விசுவாசித்து அதை வைத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. அதனால இந்த வாக்கு தத்தத்தை கவனமாய் கேட்டு அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக் கொள்ளணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதம் 15 வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அவ்வளவுதான். என்னை நோக்கி நீ கூப்பிடு, என் நாமத்தை சொல்லி கூப்பிடு. அப்ப கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்னைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை வியாதி என்கிற ஆபத்து, கடன் பிரச்சனை என்கிற ஆபத்து, அல்லது மனிதரால் வருகிற ஒரு ஆபத்து, அல்லது இது ஒரு கண்ணியினால் உண்டான ஆபத்து, இப்படி சூழ்நிலையினால் உண்டான ஆபத்து. இதிலிருந்து நான் வெளியே வர முடியுமா, விடுதலை பெற முடியுமா? வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, குடும்ப காரியத்துல இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து விட்டது, அதிலிருந்து விடுதலை பெற முடியுமான்னு எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே என்ன நோக்கி கூப்பிடு, என் மகளே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கூப்பிட்டா விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிட்டா உனக்கு விடுதலை, சுகம், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பதாய். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை தேவை, ரகசிய பாவம், பாவ பழக்கம், ஒரு தொடர்பு துண்டிக்க முடியல, விடுதலை பெற முடியல, தப்புன்னு தெரியுது, விட்டுவிட நினைக்கிற விட முடியல, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த பொல்லாத மனிதனுடைய தொடர்பு, ஐயோ இந்த காரியத்தை விட்டு நினைச்ச கூட முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே நீ கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு கட்டாயம், இந்த இக்கட்டிலிருந்து பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கட்டாயம் உண்டு. ஆனா எப்படி கூப்பிடணும் என்று சொன்னால், 50 சங்கீதம் 14 வசனம் முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ரெண்டு காரியம் ஆண்டவர் சொல்ல, ஒன்று, நாம் வந்து ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடணும். முதல்ல அறிந்து கொள்ளணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதான் முதலாவது தெரிந்து கொள்ள, என்னை நோக்கி கூப்பிடுகிறார். நம்ம அன்னைக்கு சமயத்துல ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடுகிறோம், ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க எனக்கு சுகம் கிடைச்சிரும், நீங்க எனக்கு சுகம் கொடுங்க, நீங்க விடுதலை கொடுங்க. கர்த்தரால் பயன்படுத்துகிற மனிதர்களிடத்திலே நம்ம வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தானே உனக்காக மரித்தேன், நான் தானே உன் பாவ சாபங்களை செலவில் சுமந்தேன், என்னை நோக்கி கூப்பிடுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப அவரை நோக்கி, இயேசுவனை கூப்பிட்டாதான் முதலாவது நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 8:2 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் வந்து, ஆண்டவரே இயேசுவே எனக்கு சுகம் கொடுக்கமால் ஆகும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசு அற்புதம் செய்தார். அதே மத்தேயு 8:6 வசனத்துல

நூற்றுக்கு அதிபதி ரோம அதிகாரி. அவன் வந்து யூதன் அல்ல, ரோம அதிகாரி. அவன் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக, என் வேலைக்காரன் திமிர்வாரமாய் கொடிய வேதனைப்படுகிறான், அவனுக்கு விடுதலை வேணும்னு வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் அதற்கும் பதில் கொடுத்ததை வேதத்திலே பார்க்கிற அற்புதம் செய்தார். மத்தேயு 14:30 பேதுரு கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற சமயம், நடுக்கடல் என்னுடைய இரவு நேரம், அப்படியே பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், ஆண்டவரே ரட்சியும் என்று இயேசு நோக்கி கூப்பிட்டார். உடனே இயேசு தம் கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கி எடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவர் விடுதலை கொடுத்து ரட்சித்தார், பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், சூழ்நிலையை கத்த நன்மையாய் மாற்றினார், உங்களுக்கு செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவ்வளவுதான், இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அற்புதத்தை காண்பீங்க. மத்தேயு 15:22 பாத்தீங்கன்னா, ஒரு கானானிய பெண் கூப்பிடுகிறான் தன் மகளுக்காக, இயேசுவே தாவீதன் குமாரனே என்னுடைய மகளுக்கு இறங்குன்னு. மகளுக்கு அசுத்தாவி போராட்டம், ஆண்டவர் விடுதலை கொடுத்து ரட்சித்தார். மத்தேயு 17 பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் வந்து கூப்பிடுகிறான், இயேசுவே என் மகனுக்கு இறங்கும் என்று. 15 ஆண்டவர் அவனுக்கு இறக்கம் செய்தார். அப்ப இயேசுவே என் ஆண்டவரே, என் தகப்பனே என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிட்டால், அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டால், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்படி கூப்பிடுகிற சமயத்துல இன்னொரு காரியத்தை கவனிக்கணும், ஸ்தோத்திர பலியிட்டு நம்ம கூப்பிடணுமா? ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிட்டு. அது என்ன பலி? எங்க போய் செலுத்துவதுன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாரு, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்பாரு. நீங்க யோவான் 11:41 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சமயத்துல கல்லறைக்கு முன்பாய் நின்று ஒரு ஜபம் செய்கிறார். என்ன ஜபிக்கிறார்? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். இதுக்கு முன்னால நான் ஜபித்த போதும் என் ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், அப்படி சொல்லித்தான் ஜபத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம அப்படிதான் செய்யணும். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கடந்த நாட்கள்ல நீங்க ஜெபித்த போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல, சுகம் கொடுத்தார்ல, அற்புதம் செய்தார்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஜெபித்த என் ஜபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகளை சந்தித்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்துல இப்படி நான் ஜெபித்த, நீங்க இப்படி பதில் தந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கணும். நீங்க அப்படி ஸ்தோத்திர சொல்லும் பொழுது அவர் மேல உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுகிறீங்க. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதனால ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர சொல்லும் போது எப்படி அமைதியாவா? சிலர் வாயே திறக்கிறது இல்லை. ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வைங்களேன், அப்படி சொல்லுவீங்களா? தேங்க்ஸ் வாய் திறந்து சொல்லுவீங்களா? வாய திறக்கணும். ஒரு ஆளு ஒரு சின்ன பெண்ணுல கையெழுத்து போட கொடுத்துட்டா கூட திரும்பி பெண்ணை கொடுக்கும் போது அங்க யார் இருக்கிறா அதெல்லாம் பார்க்க மாட்டான், வெட்கப்பட மாட்டான், தைரியமா தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனா இயேசுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் வெட்கப்படுவது, பக்கத்துல கால அவங்க எல்லாம் பாக்குறாரு. ஒரு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறீங்க, தேங்க்ஸ் சொல்றீங்க. அப்ப நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல சொல்ல நீங்க விசுவாசத்தை அறிக்கை இடுகிறீங்க. ஆண்டவரை பார்த்து இவன் நன்றி உள்ளவன், இவள் நன்றி உள்ளவள், அதனால அவன் ஜபத்துக்கு பதில் தரணும்னு கர்த்தர் பதில் தருவார். அப்ப எடுத்த உடனே உங்களுடைய காரியங்களை சொல்லாதபடி கடந்த நாட்கள்ல உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம், நன்றின்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கடந்த நாட்களின் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க, உங்களையே நோக்கி பார்க்கிறேன், கட்டாயம் இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கட்டாயம் இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவேன், ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவேன், கடன் பிரச்சனை விடுதலையாக்குவேன், வறுமையிலிருந்து விடுதலையாக்குவேன், இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவேன். ஆண்டவர் சொல்லிட்டார் விடுதலை தான். அடுத்து ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு.
நான் உனக்கு அற்புதம் செய்யறேன், ஆனா உன்னை நான் எதிர்ப்பேன்.

பார்க்கிறேன், என்னை நீ மகிமைப்படுத்தணும். இயேசு எனக்கு எதை செய்தார், இயேசு எனக்கு எதை தந்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய நம்பிக்கை அதுதான், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். அவர் செய்த நன்மை மறைத்து மூடி வைக்காதபடி, இயேசு எனக்கு இந்த மாதிரி அற்புதம் செய்திருக்கிறார், சுகமா இருக்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய ஆபத்து காலத்துல நெருக்கத்தில் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார், அந்த ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்பதை தேவனுக்கு நீங்க சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். அப்ப ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும், தொடர்ந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இப்ப ஜெபிக்க போகிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ரகசிய பாவங்கள் தொடர்புகள் இருந்து, சாத்தானுடைய கண்ணியிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தான். வியாதி, பயம், வேதனை, நெருக்கம் எல்லாவற்றிலும் விடுதலை தான். அதுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அப்படியே ஜெபிக்க போகிறோம். நீங்க ஆண்டவரிடத்துல எதிலிருந்து விடுதலை வேணும், முதல்ல அது கண் முன்னால நிறுத்துங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா, வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா, பயத்திலிருந்து விடுதலை வேணுமா, டிப்ரெஷன்லிருந்து விடுதலை வேணுமா, வேலை செய்யற இடத்துல இக்கட்டிலிருந்து விடுதலை வேணுமா, அல்லது உங்களுடைய கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு ஒரு விடுதலை வேணுமா, தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல எதை நோக்கி ஜெபிக்க போறீங்க, வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அமைதியா சொன்னீங்கன்னா உங்களுடைய எண்ணம் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியா சொல்ல கண்ணை மூடுவீங்க, எங்கேயோ சனை போய் கொண்டிருக்கும். அந்த வாய் திறந்து நீங்க துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் சொல்ல உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோட இணைந்தரும், உங்களுடைய ஜபம் வல்லமை உள்ளதா இருக்கும். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு கடந்த நாட்களில் நீர் கொடுத்த பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம், என் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் கடந்த நாட்களில் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், விடுதலை சுகத்திற்காக ஸ்தோத்திரம், மாற்றங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை இடுகிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் விடுதலைக்காக. இதோ இந்த மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அந்தரங்கத்திலே காணப்படுகிற ரகசிய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். விட முடியாத அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு அதில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இவளை அடிமைப்படுத்துகிற செல்போன் அடிமைத்தனம், சீரியல் அடிமைத்தனம், பொய்யான காரியங்களை நம்புகிற ஒரு அடிமைத்தனம், மற்றவளை பரிகாசம் பண்ணுகிற, கோபப்படுகிற, எரிச்சல் படுகிற அடிமைத்தனத்தின் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உண்டாகட்டும். புது இருதயம் உண்டாகட்டும். தகப்பனை, வியாதி, வேதனை, சரீர பலவீனம், ஆண்டவரே பாதிப்புகள் ரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இப்பொழுது உடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, அந்த நோய்கள் மறையட்டும், விடுதலை உண்டாகட்டும். உடைய தள்ளும்புள்ள கரம் தொடட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுதே மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதி படுக்கைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, சுகம், அற்புத சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் மல்லாகட்டும். அவங்க எதற்காக எந்த வியாதியில இருந்து விடுதலை பெற ஜெபிக்கிறார்களோ அதில விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும். சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும். பிசாசின் போராட்டத்திலிருந்து, பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை தாரும். மன அழுத்தம், டிப்ரெஷன்லிருந்து விடுதலை தாரும். அன்றுவரையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஒரு அற்புதம் உண்டாகட்டும். நீ தொடுகிறீர், அற்புதம் செய்கிறீர், உமக்கு நன்றி. விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தோம் என்று அறிக்கை இடுகிறோம். ஆண்டவருடைய கரம் பொறுப்படுத்திக் கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க எந்த காரியத்தை மனதில வைத்து முன்னிறுத்தி ஜெபிச்சீங்களோ, கட்டாயம் அதுல இந்த நாள்ல இருந்து மாற்றம் உண்டாகும்.
விடுதலை உண்டாக.

அதை பார்ப்பீங்க. அநேகர் விடுதலை ஆயிட்டாங்க, பயத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அந்த சோர்விலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. பிசாசின் கட்டில இருந்து விடுதலை இந்த நிமிஷத்துல இருந்த மாற்றத்தை உணர்றீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை சொல்லி தினமும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க, அற்புதங்களை நீங்க காண்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்களுடன் நடத்துவதாக. ஆமென்.

0: வழங்கம் சங்கநாதம் ஒலிபரப்பு செய்திகள் சமூக நிகழ்வுகள் கருத்து பகிர்வு ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
1: நாடு செழிக்க வேணாம்.
2: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
3: Love the West Coast. It has beautiful scenery. The harbour is absolutely amazing.
4: Good weather, good people, and I like it.
3: My favourite thing about Auckland is the amazing views that I get when different parts of the city.
5: Leonard.
6: Bring it on.
5: Loving Auckland. Our diverse city. PlanetAudio.org.nz.
7: Call Planet FM 104.6 today. Anbin Kuril will be back next Friday at 8:10 a.m. with more words of faith and inspiration for Tamil speakers.